மான கோயே மன்னே மார்கிட்டு ஆகன பாவே மன்னே பசியும் பருகிட்டு ஜாவே மன்னே மாகுன சாலாய பந்த் மன்னே தர்ம சேத்தி சனபந்த் ஐசா நாம நெஞ்சன ஹோயே ஜிகோ மன ஜானே மன கோயே